0: என்று சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோதேஷே மாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார் சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

0: பைபல நொலிய உண்ணா மே லோகைய மீட்ட வடா சுந்தர தனக் யகபத் தனக் பாவட்ட பாத்வேயித ஏவகேம பைபலைய கியவன்னன் சஹா பைபலைய நொகியவன்னன் அதர பவத்தின வெனச குமாக்த
1: மகாச்சார ஆண்டன் மீவனகே தஹம் கதிகாவதட்ட மீலங்கட ஒபட சவன் திய ஹகி
0: வர்த்தமானே இதாம சங்கீர்ண ஜீவித கத கரன அபட ඇත්තටම බයිබලයෙන් ලබාගත හැකි මඟ පෙන්වීම කුමක්ද? අර වර්තමානයේ තරුණ තරුණියන්ගේ භාෂාවෙන් කියනවා නම් බයිබලය කියලා කියන්නේ බයිලයක්ද? එතකොට මේ

சாந்த குருசே அடையாளமும் அபசத்துரன்கள் அபகலவா தேவா அபகேதவே சுவாமினி பிதாக.